இத்தனை சிறப்பு நெஞ்சி புல்லாம் சுக்காந்திக்குமா பரமஜீத் சிங் காசம் பாவன் பித்ர சரலகி லடிவா கதா சரம் கரியே ஜீ பலாவ் ஃபதே வாஹிகுரு ஜி கா கால்சா வாஹிகுரு ஜி கி ஃபதே தான் குருமா